நரஹர ஈமன வீரியா தூ சூடயால் ஜஞ்சாலா ராம ஏமன் மீரியா ஹர சிவோ புருக நிராலா ராம் ஹர சிம்ரய ஓங்கார சாச்சா சப் ஜகத் பன் ஜின் உபாயா பௌன் பாணி அக்னே வாதை குரு கேல் ஜகத் ரகாய ஆச்சார து விசார ஆபே ஹாரயா நாம் சஞ்சம் ஜப் தப்போ சகா சன் பியார் பிரீத்தம் நாம் ஹர கா ஜப் ஜப்போ ஈ மன மேரியா தூ திர ரஹோ சூட நா காவை ராம ஏ மன மேரியா குண காவை சஹ சமாவை ராம குண காயே ராம ரசாயே ரசியா குர் க்யான் இஞ்சன சாரஹே த்ரை லோக தீபக சபத சா.